நமஸ் சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வா.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். The title is Shiva Sahasra Namavali from Saura Puranam, presented by Sri Subramanian Sharma, Chennai. Thank you. Om Namah Shivaya.
2: Namah Shivaya. Saura Purana Antargatam Vishnu Chakra Prapti Hetu Sri Shiva Sahasra Namavali Bhavaya Namaha. சிவாய நமஹ. ஹராய நமஹ. ருத்ராய நமஹ. புஷ்கலாய நமஹ. முக்தலோசனாய நமஹ. அக்ரகண்யாய நமஹ. சதாசாராய நமஹ. சர்வஸ்மை நமஹ. சம்பவே நமஹ. மகேஸ்வராய நமஹ. ஈஸ்வராய நமஹ. ஸ்தானவே நமஹ. ஈஷானாய நமஹ. சஹஸ்ராக்ஷாய நமஹ. சஹஸ்ரபதே நமஹ. வரியசே நமஹ. வரதாய நமஹ. வந்தியாய நமஹ. சங்கராய நமஹ. பரமேஸ்வராய நமஹ. கங்காதராய நமஹ. சூலதராய நமஹ. பரார்த்தைக பிரயோஜகாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வதேவாதயே நமஹ.

ராதாய நமஹ, சுரேஷாய நமஹ, சூர்யதாபனாய நமஹ, தர்மதாம்னே நமஹ, க்ஷமாக்ஷேத்ராய நமஹ, பகவதே நமஹ, பகநேத்ரக்னே நமஹ, உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்யாய நமஹ, பிரியபக்தாய நமஹ, பிரியம்வதாய நமஹ, தாத்ரே நமஹ, தயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசானநிலையாய நமஹ, திஷ்யாய நமஹ, ஸ்மசானஸ்தாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, லோககர்த்ரே நமஹ, பூதபதயே நமஹ, மஹாகர்த்ரே நமஹ, மஹௌஷ.

குமரதாய நமஹ, சுதியே நமஹ, சோமபாய நமஹ, அமிர்தபாய நமஹ, சௌம்யாய நமஹ, மகாநீதயே நமஹ,

நமஹ அனந்த திருஷ்டயே நமஹ ஆனந்தாய நமஹ தண்டாய நமஹ தமயித்ரே நமஹ தமாய நமஹ அவிவாத்யாய நமஹ.

இந்திராய நமஹ, விருஷவாகனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய நமஹ, தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டானாய நமஹ, விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விமோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய நமஹ, விபுதாஶ்ரயாய

நமஹ ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ ராஜராஜ பிரியாய நமஹ ராமாய நமஹ ராஜசூடாமணயே நமஹ பிரபவே நமஹ வீரேஸ்வராய நமஹ வீரபத்ராய நமஹ வீர

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, த்யேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, பூ நமஹ, புவஹ நமஹ, லக்ஷ்மியை நமஹ, கிரீட்டினே நமஹ, த்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ, விஸ்வஹர்த்ரே நமஹ, சுவீராய நமஹ, ருசிராங்கதினே நமஹ, ஜனநாய நமஹ, ஜனஜன்மாதயே நமஹ, ப்ரீதிமதே நமஹ, நீதிமதே நமஹ, வசிஷ்டாய நமஹ.

ஆராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, ஜமதக்னயே நமஹ, ஜலநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விஸ்வகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஜ்ஞேயாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ.

ஆதிபாய நமஹ, லோகபந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய நமஹ, கிருதபூஷணாய நமஹ, அனபாயாய நமஹ, அக்ஷராய நமஹ, சாந்தாய நமஹ, சர்வ சஸ்திர பிருதாம்பர.

சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ, சப்தஜிஹ்வாய நமஹ, சஹஸ்ரார்ச்சிஷே நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, ப்ரக்ருதி தக்ஷிணாய நமஹ, பூத பவ்ய பவ.

ஆத்மமஞ்சசாய நமஹ பூஷயாய நமஹ பூதிகிருதே நமஹ பூதயே நமஹ விபூதயே நமஹ பூதிவாஹனாய நமஹ அகாயாய நமஹ பூதகாயஸ்தாய நமஹ.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: इति द्वात्रिंशोऽध्यायः।
1: ॐ नमः शिवाय। डियर् लिसनर्स् आफ् शैवम् डाट् आर् रेडियो, दि सैज़् आफ् अवर् आडियो कलेक्षन् कण्टिन्यूस् टु ग्रो डे बै डे. वि नौ होस्ट् मोर् देन् 25,000 आडियो रेकार्डिङ्ग्स्. इन् आर्डर् टु मेक् दीस् एक्स्टेन्सिव् रिसोर्सस् मोर् आक्सेसिबल् अण्ड् बेनिफिशियल् टु अवर् रेडियो लिसनर्स्, वि हेव् रीआर्गनैस्ड् अवर् प्रोग्राम् शेड्यूल्. तिरुमुरै म्यूसिक् अण्ड् तिरुमुरै डिस्कोर्सस् विल् बि ब्राड्कास्ट् आन् திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசர்ஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். ப்ரோக்ராம்ஸ் இன் லாங்குவேஜஸ் அதர் தேன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சைவலஹரி. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ், தேர் வில் பி சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு ப்ரோக்ராம் டைமிங்ஸ். வி ட்ரஸ்ட் தட் யூ வில் கைண்ட்லி அக்செப்ட் தீஸ் ஷெட்யூல் சேஞ்சஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேஷன்ஸ். We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program you are about to listen is Spiritual Discourse. Title is Akshara Manamalai, presented by Sri Nochur Venkatraman. Thank you. Om Namah Shivaya.
3: தலையினில் விரிமலர் பதத்தினை வைத்தே. அருணாச்சலா, கீப் யுவர் ஃபீட் இன் மை ஹெட். தட் ஸ்டோரி இஸ் தேர். சோ லார்ட் செட், திஸ் இஸ் ஹவு ஐ பிளெஸ் டெவோட்டிஸ். வென் ஐ வாண்ட் டு பிளெஸ் எ பர்சன், ஐ வில் சீ டு இட் தட் வாட் எவர் ஹி ஹேஸ் இஸ் டேக்கன் அவே ஃப்ரம் ஹிம். That is how I behave with devotees whom I love. Then one devotee told Lord, that is why you have very few devotees. You create so much problem in this world. See, there was one great saint in Maharashtra, Tukaram. He sang so many songs in the name of Vettal, that Panduranga. His wife, the moment she sees the form of Panduranga, she will be terrific. You know, she will sometimes take broomstick, the worst thing that you can take against Lord. She will tell, this black-faced one knows only one thing, to foil the life of a family man. He created all troubles in my life. So Lord here says, that is how I bless. Yasya anugraham icchami tad visho vidhunomyaham. The verse says, wherever his ego is lodged, there I will hit. Whatever he hold on to as beloved, dear to him, I will plunder it, pull it away from him. Then he will find that there is more space in him. He needs nothing from the world to be. Then he will find that I already exist in him. Because he is holding to other things, he is not able to experience me. When everything is being taken away from him, then he will not feel the voidness. Instead, he will feel full, whole. This is like a spiritual surgery. So Bhagavan here says, Eem ridum ammayir peridarul purivoi, iduvo unadarul Arunachala. Arunachala, you are more gracious than a human mother. Please reveal thy grace. Please show me thy grace. How should I show my grace? Then Bhagavan says, Unaye matri odadulattin mel, உறுதியாயிருப்பாய்.

0: பிரஜாபதிம் ஹைனமக்பதிக்ஷாதிம் நச்சதி ஹேரும் வேதா வாதுஷமாதா பஞ்சத்தவா ஹேரிமே பவசாரா பிரசாதா நித்தலேக விகும்சா ஹேதத்தின்வா ஹேதச்சிதா ஹேதத்தின் பிரதச்சிதா ஹேரமேதம் பிரச்சிதம் வேதா. ஓம்
1: Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஆல் க்ளோரிஸ் டு யூ.
1: ஸோ தட்ஸ் வேர் ஹீ சேஸ், உபமன்யு மகர்ஷி சேஸ், காமங்கநாசாய கால தண்டதராய ச யுவர் காலகாலா மகாகாலா நமஸ்கந்த விஷாகாய பிரம்மதண்டாய வை நமஹ நமோ பவாய சர்வாய விஸ்வரூபாய வை நமஹ. பவாய, யூ ஆர் த காஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத். பவாய சர்வாய விஸ்வரூபாய, தீஸ் நேம்ஸ் கம்ஸ் இன் த ருத்ரம். நமோ பவாய ச ருத்ராய ச நமக்ஷர்வாய ச பசுபதயே ச நமோ விரூபேப்யோ விஸ்வரூபேப்யஸ்ச வோ நமோ நமோ. ஈசானாய பகக்னாய நமோஸ்த்வந்தக தாதினே நமோ விஸ்வாய மாயாய சிந்தியா சிந்தியாய வை நம. வி ஹவ் சீன் திஸ் இன் த ஸ்துதி ஆஃப் த ஹாலாஹல ஸ்துதி, வென் த தேவதாஸ் சிங் த ஸ்துதி, வென் தேர் அஃபெக்டட் பை த ஹாலாஹல பாய்சன், தேவர் சிங்கிங் த ஸ்துதி டு லார்ட் சிவா. மாயாய, எவ்ரி திங் இஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். த மாயா, மாயா இட் செல்ஃப் இஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். அண்ட் வித் தட் மாயா ஒன்லி பிரம்மா விஷ்ணு அண்ட் இந்திரா, ஈவன் பிரம்மா அண்ட் விஷ்ணு அண்ட் இந்திரா கெனாட் கிராஸ் தட் சிவ மாயா. ஒன்லி பை சரண்டரிங் டு மகாதேவா ஒன் கேன் கோ பியாண்ட் த த்ரீ மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர். ஒன் கேன் கிராஸ் த சிவ மாயா. மாயாம் து பிரகிருதம் வித்யாம் மாயினாம் து மகேஸ்வரம். ருத்ரானாம் நீலலோகிதா, உபமன்யு மகர்ஷி சேஸ் ஆஃப் ஆல் த ருத்ராஸ் த பெஸ்ட் இஸ் நீலலோகித ருத்ரா, அண்ட் த இன்கார்னேஷன் ஆஃப் நீலலோகித ருத்ரா இஸ் அவர் டியர் ஸ்ரீகண்டாராத்யா, ஹூ இஸ் த ஸ்தாபனாச்சாரியார் ஆஃப் த சிவ விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம். சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீகண்டாராத்ய மத்யமாம். த்வம் நோ கதிஷ்ச ஸ்ரேஷ்டஸ்ச த்வமேவ ஹ்ருதயம் ததா. யூ ஆர் பிரசன்ட் எவ்ரிவேர், யூ ஆர் த அல்டிமேட் கதி. லிங்கமேவ பரம் ஞானம், லிங்க

கிஞ்சின்ன வித்யதே. ஸ்கந்த மகாபுராணம் மகேஸ்வர காண்டம் வித்தின் த செக்ஷன் 1 கேதார காண்டம் 10th சாப்டர் 62nd வேர்ஸ். ஸோ 10th சாப்டர் 62nd வேர்ஸ் இட் சேஸ் லிங்கமேவ பரம் ஞானம். த பராசக்தி அண்ட் பரமசிவா டுகெதர் இஸ் தட் லிங்கா அண்ட் தட் நாலேஜ் ஆஃப் லிங்கா இஸ் ஆக்சுவலி த ஹையஸ்ட். பரம் தபா த பெனன்ஸ் இஸ் த ஹையஸ்ட். பெனன்ஸ் ஆன் தட் பராசக்தி அண்ட் பரமசிவா இஸ் த ஹையஸ்ட். பரோ தர்மோ த ஹையஸ்ட் தர்மா. பீப்புள் டாக் ஆஃப் டிஃப்ரெண்ட் தர்மாஸ் ரைட். அ ஸ்கூல் பர்சன், அ பர்சன் கோயிங் டு ஸ்கூல், ஹிஸ் தர்மா இஸ் டு சம்ஹவு ட்ரை டு கெட் அ குட் ஸ்கோர். அண்ட் அ பர்சன் ஹூ கோயிங் டு காலேஜ் வில் பி த சேம், ஹீ வில் பி ஹேவிங் த சேம் தர்மா. அ ஹவுஸ் ஒய்ஃப் வில் பி ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் தர்மா. அ ஃபேமிலி மேன் வில் பி ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் தர்மா. பட் வாட் இஸ் த ஹையஸ்ட் தர்மா? லிங்கமேவ பரோ தர்மோ. சர்வீஸ் டு பராசக்தி அண்ட் பரமசிவா இஸ் த ஹையஸ்ட் தர்மா. லிங்கமேவ பராகதி த ஹையஸ்ட் த எண்ட் ஆஃப் ஆல் த கோல். The goal of the Vedas and Upanishads is Mahadeva. Tasmal lingat parataram yaccha kinchinna vidyate. There is nothing that is higher than Parameshwara and Parashakti. Shreshtascha. Vamadeva yanamo jeshta yanamak shreshta yanamo. Shreshta means the best. Tvameva hridayam tata. You are in the heart of all the living entities. Atma cha sarvabhutanam sankye purusha uchyate. ரிஷபஸ்துவம் பவித்ராணாம் யோகினாம் நிஷ்கலக்ஷிவா. மகாதேவா, யூ ஆர் பிரசன்ட் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் தி லிவிங் என்டிட்டீஸ். கிரகஸ்தஸ்துவம் ஆஸ்ரமீனாம் ஈஸ்வராணாம் மகேஸ்வரா குபேர சர்வயக்ஷாணாம் க்ரதூணாம் விஷ்ணு ருச்யதே. ஸோ அமங் ஆல் த சாக்ரிஃபைசஸ் you are Vishnu, and among the Yakshas you are Kubera, among all the Rudras you are Neelalohita Rudra, among all the mountains you are Meru, and among all the luminaries you are Moon. Parvatanam Bhavan Merur Nakshatranam cha Chandramaha. This describes various things, various Mahadeva Sarvatvam basically. And here one point, another point to be noted is Yajnovai Vishnu. The Vedas say Yajnovai Vishnu. So that's why Mahadeva here is glorified as among all the sacrifices you are Vishnu, and among all the yakshas he is Kubera. But though the Vedas say Yajnovai Vishnu, the Raja, the king of Yajnas is Mahadeva. That's why Daksha got punished, right? Daksha invited everybody from the blade of a grass till Vishnu. Vishnu, Lakshmi, Saraswati, Brahma, everybody. But he did not invite Parashakti and Paramashiva. And Dadichi Maharshi would curse that your this yajnam will not attain purnatvam. So, and Veerabhadra will smash the Dakshi Yajna, including Brahma and Vishnu. And that's why the Vedas say, Avo Raja Namadvarasya Rudragam Hotaragam Satya Yajagam Rodasyoho Agnimpur.

భవః స్థిరః. సో స్థిరః, హి స్టార్ట్స్ ఆఫ్, ఉపమన్యు మహర్షి స్టార్ట్స్ ఆఫ్ బై సెయింగ్ స్థిరః. స్థిర మీన్స్ వన్ హూ ఇస్ పెరీనియల్, వన్ హూ ఇస్ ఎవర్ లాస్టింగ్. వీ కెనాట్ ఈవెన్ సే లాంగ్ లాస్టింగ్ ఫర్ లార్డ్ శివ బికాస్ హీ ఈస్ ఎవర్ లాస్టింగ్. దర్ వాస్ నాట్ అ టైమ్ వెన్ మహాదేవ వాస్ నాట్ ప్రెసెంట్, అండ్ హీ వాస్ ప్రెసెంట్ డ్యూరింగ్ ద పాస్ట్ ప్రెసెంట్ అండ్ ఫ్యూచర్. దర్ వాస్ నాట్ అ టైమ్ హీ వాస్ నాట్ ప్రెసెంట్. బ్రహ్మ విష్ణు ఇంద్ర మునయోర్ జన్మ మృత్యు జరాదితాహ. మత్స్య పురాణం 154th chapter 179th verse. When Parvati Mata was actually asked by the sages, why don't you, you know, why are you, what makes you to get attracted to Lord Shiva? Why don't you get married to Agni or Indra or Shripati, that is Vishnu or Brahma is also there. They are more attractive when compared to Lord Shiva. Why don't you get married to them? And then Parashakti replies, Brahma Vishnu Indra Munayor Janma Mrityu Jaraditaha. So, the personalities that you talk about, oh, the rishis, Brahma, Vishnu, Indra, are bound by, and also the munis, and also you rishis, she also includes the rishis, Janma, Mrityu, Jaraditaha, you are bound by birth, old age, disease, and death. All the personalities, including Brahma, Narayana, and Indra, are bound by birth, old age, disease, and death. Whereas I want to get married to the eternal, imperishable, one who doesn't have birth, ajaya mano bahuda vijayate, who is eternal, who is everlasting, who has been present at any time, and that is Lord Shiva alone. And even these personalities get aishwaryam. Aishwarya comes from the root word ishvara. These personalities get aishwaryam from Lord Shiva alone. Brahma, Vishnu and Indra get aishwaryam from Lord Shiva alone. Another place in the Padma Purana, Patala Kanda, 108th chapter 70th verse. So there it says the age of Brahma and Vishnu is described. So Brahma's age is described as actually the four inhalings of Vishnu. Okay, so does Vishnu have an age? Yes. So that's what the 70th verse says. Chatur nishvasa matrena Vishnor ayur udahritam. Chatur nishvasa, four inhalings of Maheshwara, is the entire Vishnor Ayur. Ayu means life, and Vishnor, the Ayur Udahritam. So the four inhalings of Maheshwara is the entire life of Vishnu. So one Vishnu comes and goes for every four inhalings of Mahadeva or Sambashiva. So I quoted these things because Stiraha, the very first word itself says Stiraha, who is perennial, who is everlasting. There was none before him, and he has been there. During the past, present and future, there was none before him. There was nothing purvam to Mahadeva. Purvajaya cha parajaya cha, Rudram says. So he is everlasting, eternal. He alone is eternal. Paramashiva, when we say Paramashiva, Parashakti also comes. Parashakti and Paramashiva are eternal. Not Brahma, Vishnu or Indra. Stanuhu. Stanu, the next name actually, who is the axis? Who is the axis of the entire universe? Stanu means immovable. Arunachala, this reminds me of Arunachala. Achala means mountain, Arunachala. Mahadeva appeared as an Agni Stambha in the Kshetram of Arunachala to destroy the ego of Brahma and Vishnu when they were fighting in ignorance on supremacy. He appeared as an Agni Stambha, and Brahma went in search of the beginning of Lord Shiva, and Vishnu went in search of the end of Mahadeva. They were not able to find. So immovable, he appeared as an immovable Agni Stambha. That's what Stanu means, who is the axis of the world. So the Kartik month is also coming up in November, Margashirsha. That's when Mahadeva appeared as an Agni Stambha in Tiruvannamalai, and then he crushed the ego of Brahma and Vishnu. So they usually show the Deepam in the TV, and you know, flocks and flocks of people. Now it is COVID, but usually like around like they will not be able to manage the crowd in Tiruvannamalai during the month of Kartik. And then Prabhu, very interesting word. Third name of Lord Shiva is Prabhu. Prabhu is actually comes in the various Upanishads. Shvetashvatara Upanishad, Mahanarayana Upanishad, Kaivalya Upanishad, Uma Sahayam Parameshwaram Prabhum.
பிருகஜாபால உபநிஷத் திரிநேத்திரம் திரிகுணாதாரம் திரையாணாம் ஜனகம் பிரபும் ஸ்மரன் நம சிவாயேதி லலாட்டே தத் திரிபுந்திரகம். பிரபு மீன்ஸ் த சுப்ரீம் லார்ட், த லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ வெரி ஸ்பெசிஃபிக் வேர்ட் யூஸ்ட் இன் த ஸ்வேதாஸ்வதர உபநிஷத் சே சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் சர்வஸ்ய பிரபும் ஈசானம். த அல்டிமேட் ரூலர் ஹூ இஸ் ஆல்சோ த லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் பிரசன்ட் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் த லிவிங் என்டிட்டிஸ். மகாநாராயண உபநிஷத் அங்குஷ்ட மாத்திரா புருஷோ அங்குஷ்டம் ச சமாஸ்ருதா ஈஷா சர்வஸ்ய ஜகதா பிரபுஹு பிரீநாது விஸ்வபுக். அங்குஷ்ட மாத்திரா ஹி இஸ் பிரசன்ட் இன் த விச் மீன்ஸ் தட் ஹி இஸ் பிரசன்ட் இன் த சைஸ் ஆஃப் த தம்ப் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் த லிவிங் என்டிட்டிஸ். ஈஷா சர்வஸ்ய ஜகதா பிரபு மீன்ஸ் த லார்ட். ஸோ திஸ் வேர்ட் இஸ் யூஸ்ட் வெரி ஆஃபன் ஃபார் லார்ட் சிவா இன் த உபனிஷத்ஸ். அண்ட் தென் பிரவர் பிரபு பீமா பீமா உக்ராய ச பீமாய ச நமோ அக்ரே வதாய ச தூரே வதாய ச நமோ. எயித் அனுவாக்கம் பீமா உக்ர ஹீஸ் ஃபியர்ஸ். வென் மகாதேவா மகாதேவாஸ் பார்ஷியல் அம்சா வீரபத்ரா அண்ட் காலபைரவா தே ஆர் ஃபியர்ஸ் இன் ஃபார்ம்ஸ். ஹீஸ் ஃபியர்ஸ் டுவர்ட்ஸ் த பீப்புள் ஹூ டிஸ்டர்ப்ஸ் ஹிஸ் டிவோட்டீஸ். மகாதேவா இஸ் ஃபியர்ஸ் டுவர்ட்ஸ் பீப்புள் ஹூ டிஸ்டர்ப் ஹிஸ் டிவோட்டீஸ். பட் மகாதேவா இஸ் ஆல்சோ ஹேஸ் அ சௌமிய ரூபா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹி அப்பியர்ட் அஸ் ஷரபா வெரி ஃபியர்ஸ் ஃபார்ம். ஈவன் நரசிம்மா குட் நாட் வித்ஸ்டாண்ட் தட். டு டெஸ்ட்ராய் த அகங்கார் ஆஃப் நரசிம்மா ஹி அப்பியர்ட் அஸ் ஷரபா இன் தட் ஃபியர்ஸ் ஃபார்ம். பிரவரோ வரதோ வரஹா பிரவரோ பிரவர மீன்ஸ் ஒன் ஹூ இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். பிகாஸ் வை ஹீ ஸ்பெஷல் சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி சம்பஷ்யன் பிரம்ம பரமம் யாதி நான்யேன ஹேதுனா. ஸோ ஹீ இஸ் பிரசன்ட் சர்வபூதஸ்தம் ஆத்மானம் கைவல்ய உபநிஷத் சேஸ். ஸோ ஹீ இஸ் பிரசன்ட் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் த லிவிங் என்டிட்டீஸ். சர்வபூதானி ச ஆத்மனி அட் த சேம் டைம் ஆல் த லிவிங் என்டிட்டிஸ் ஆர் பிரசன்ட் ஆஸ் ஹிஸ் பார்ட் அண்ட் பார்சல்ஸ். ஸோ தட்ஸ் வாட் அண்ட் தென் ஹீ ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப். எவ்ரி ஜீவாத்மா ஹேஸ் அன் எட்டர்னல் ரிலேஷன்ஷிப் வித் தட் பரமாத்மா தட் இஸ் சாம்ப சிவா. ஸோ தட்ஸ் வை ஹீ இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். வரதோ வரஹா வரதோ ஹூ கிவ்ஸ் பூன்ஸ் ஹூ இஸ் ரெடி டு கிவ் எனி பூன் தட் அ ஜீவா வாண்ட்ஸ். Even if the Jivatma wants actually to attain the post of Brahma, Vishnu or Indra, Mahadeva is ready to give that. He comes to Nandi and asks, oh Nandi, what do you want? Do you want, 213th chapter of Varaha Puranam says that, do you want actually the Aishwaryam or do you want Swarga or do you want the Ashta Siddhi? And also, do you want Brahma, do you want to become Brahma or Vishnu or Indra? Brahmatvam, Lokapalatvam, Shakratvam, 213th chapter of the Varaha Purana. So he says that. And likewise, he says the same things to Upamanyu and also Andaka in many, many places. So he is ready to give any boon that the Jiva wants. But at the end of the day, the only thing is that is eternal is Mahadeva. If you ask for anything else that is perishable, there is no point at the end of the day. There is no point. So, one should aspire only to attain the feet of Mahadeva. Varaha. Varaha means one who is spread everywhere. One who spreads. One who is all-pervading. Sarvo vai rudrastasmai rudraya namo astu, the Vedanta says. And then Sarvatma. The next name is Sarvatma. So, Sarvatma means one who is Atma. Sarva means everything and the Atma means the soul of every being. Sarvatma. So, the Antaryami, he is described as the Antaratma of the entire universe and also the Antaratma of all the Jivas. You have seen that. Angushtamatraha Purushantaratma Sadajananam Hridaye Sannivishtaha Hridamanisha Manasabiklipto Ya Etat Vidramritaste Bhavanti. He resides in the size of a thumb in the heart of all the living entities and also he is in the heart of the Devas too. Deva.

0: அந்த லட்சணத்துல லட்சணம் ஜென்மாதி காரணத்துவம். அந்த ஜென்மாதி காரணத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய ஜென்மாதி காரணத்துவம் எதனால சமர்த்தனம் பண்ணணுமோ அந்த குணங்களை சொல்லக்கூடிய பேர்கள் முக்கியமா வச்சிருக்கு.
1: क्रमेण
0: व्याख्यानं करोति भवः इत्यस्य कोर्थः भवति इति भवः
1: सर्वत्र सदा भवति
0: सर्वदा भवति सर्वदा भवति इत्यर्थः.
1: भूधातोः सत्तार्थत्वात्
0: भूधातोः सत्तार्थत्वात् भूसत्ताया
1: सर्वत्र अनुवर्तमानं सद्रूपं ब्रह्म इति
0: विज्ञायते. अदना सर्वत्र अनुवर्तमानं सद्रूपं ब्रह्म विज्ञायते. सद्रूपं सत्तारूपं ब्रह्म विज्ञायते. अद अदनुडे स्वरूपं
2: अचेतनेपि वस्तुनि सद्रूपं ब्रह्म
0: हा स्वभावः दृश्यते
2: इति वक्तुं
0: हा तदपेक्षते कथमिति वदति अग्रे
2: अभिन्न निमित्तो उपादानं.
0: पश्यन्तु ब्रह्म सकलस्य प्रपञ्चस्य उपादानम् इति यदा उच्यते உடனே ஒரு கேள்வி வரும், என்ன தெரியுமா? இப்ப மிருத்து கடசிய உபாதானம் இது அங்கீகரியதே லோகே ஸ்பஷ்டம். அதுக்கு என்ன தெளிவு இத்தியுக்தே மிருத் கடஹா இது பிரதீதர் திருஷ்யதே ஹலு தத்ர சாமானாதிகரணியன சப்த பிரயோகோ பவதி மிருத் கடஹா சுவர்ணம் குண்டலம் ஏவஞ்ச உபாதான திரவியம் உபாதான திரவிய வாசக சப்தேன உபாதேய திரவிய வாசக சப்தசிய சாமானாதிகரணியன பிரயோகா லோகே திருஷ்யதே சர்வத்ர சுவர்ணம் குண்டலம் மிருத் கடஹா இத்தியவம் யத்யத் மிருண்மயம் சர்வத்ர மிருத் மிருத் மிருத் பிரயோகம் கர்த்தும் சக்யதே. யத்யத் சுவர்ணமயம் தத்ர சுவர்ணம் சுவர்ணம் இது பிரயோக்தும் சக்யதே. தத்வத் பிரம்மைவ யதி ஜகதஹ உபாதானம் ஸ்யாத் லோகஸ்ய பிரபஞ்சே சர்வ வித்யமானஸ்ய சர்வஸ்ய உபாதானம் ஸ்யாத் தரி பிரம்ம கடஹ இதி பிரயோகஹ
2: ப்ரதீதிஹி
0: வா அபேக்ஷதே. குற்றாபி பிரம்ம சாமானாதிகரணேன பிரதீதி அஸ்தி வா இதம் பிரம்ம இதம் பிரம்ம இது பிரதீதி நாஸ்தி ததா நாஸ்தி கலு தரி கதம் பிரம்ம பிரம்மணா உபாதானத்துவம் அதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு தெளிவு கொடுக்க முடியுமா கேட்டா அதுக்கு தெளிவு இருக்கு. பிரம்மணா பிரம் உபாதானத்துவம் கேன ரூபேணா இத்துக்தே சத்வேன ரூபேண சத்வம் பிரம்மணா சுரூபம் சுரூபே அந்தர்கதம் சச்சிதானந்தம் லட்சணத்தில் இருக்கு இல்லையா சித்தும் இருக்கு. ஆனா சித்தும் இந்த வெளிப்ப ஜட வஸ்துனா பிரதீயது சத்வம் பிரதீயதே கலு தத்ர தத்ர உபாதானே உபாதான பதார்த்தே வித்யமானம் சர்வமபி ரூபம் உபாதேயே பிரதியதே அபேக்ஷா நாஸ்தி. ஏதோ ஒரு ரூபம் தெரிகிறதா இருந்தா போதும். மிருதி அநேகே தர்மாக பவந்தி தத் சர்வம் ஆதாய பிரதிதிர் நாஸ்தி நாஸ்தி ஞாயத்தை கலு கிம் மிருதி கடே அப்பிரதீயமான கோபி தர்ம உச்சதா அனுவத்தையுத்தையுத்தரவேஷுகத்தையுத்திரபேட்சே. மிருத் மிருத் சராவக மிருத் பாத்திரம் மிருத் அப்படி வரணும். அந்த மாதிரி சன்கடா சன்பட்டா சன் விரக்ஷா சன் சர்வத்திர சன் இது எங்க சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் சொல்லலாம். எது எல்லாம் தெரியறதோ இருக்கிறதா தானே தெரியறது. சத்வேன பிரதியதே இது மகத் பிரமாணம் அஸ்மாகம். சத்ரூபம் கிஞ்சித் வஸ்து சர்வத்திர அனுகதையா பிரதியதே சர்வேஷு பிரபஞ்சே பிரபஞ்ச பதார்த்தேஷு யத்யத் பிரதியதே எத்யத் நியாயதே எல்லாமே சத்துன்னு தெரியுது. சத்வஸ்து ஏகம் தெரியுது ஏகமா தெரியுது இல்லையா. ஏகம் கிமபி வஸ்து சர்வத்திர அனுகதம் அனுகதமா இருக்கு. மையாயிகா நாம ஜாதி சித்தம் இதமே ஒரு பிரமாணம். ஜாதி ஏக பதார்த்த கிமர்த்தம் கல்பிது அனுகத பிரதீத்தியா அனுகத பிரதீதி இருந்தா ஏதோ ஏகமா ஏகமாக ஒரு வஸ்து தெரியறதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அனுகத பிரதீதி வராது. கடத்துவம் கிமர்த்தம் அங்கீகரியதே கடம் வியத்தயஸ்து பின்னா பரந்து சர்வத்திர அயங்கடா அயங்கடா அயங்கடா இது ஏகரூபா பிரதீதி. கடம் வியத்தயஸ்து பின்னா கடம் வியக்திஷு பின்னாஸ்து சத்ஸ்வபி அயங்கடா அயங்கடா இது ஏகரூபா பிரதீதி தாம் பிரதீதிம் நிர்வோடும் தத்ர தஸ்யாம் பிரதீதோ ஏகம் கிமபி விஷயோ வர்த்ததே. அது வியக்தி இல்ல தெரிய அந்நிய கிஞ்சித் கல்பனியம் இது ஜாதி கல்பியதே தேனைவ நியாயேனா அந்த நியாயம் சமானம். தேனைவ நியாயேனா சர்வத்திர சத சத சத இது பிரதீதி அஸ்தி.

0: அது சத்தாஜாதின்னு சொல்லக்கூடாது, நையாயிகசிய சத்தாஜாதிஸ்து திருஷ்வேவதேன அங்கீகரியதே, இதம் சர்வத்திர அனுபவித்தே. தரிஹி தது அந்த சத்துன்னு தெரியக்கூடிய வஸ்து ஏதோ ஒரு தனி
1: தத்ராபி சத்வாவச்சின்னத்வேன ஞாயதே கிள சத்வம் தத்ர அஸ்தி ததவச்சின்னத்வேன தஸ்ய பதார்த்தஸ்ய ஞானம் ந பவதி அதஹ இத்யேவ ஞாயதே.
0: அது நமக்கு விவேகம் இல்லை, அதனாலதான் நமக்கு பிரிச்சு தெரியாது. வயந்து கடமையோ பசியாம பிரம்ம நபஷ்யாம் பிரம்ம ஜானாதி வா நஜானாமி இது வதுதி ஜானாதி பவான் சத் கடாயுதுகள் வதுதி கடம் சத்வேனகளும் அவகச்சதி. அந்த சத்ரூபமா தெரியறது பரமாத்மன ஸ்வரூபம் இது. அதைவ உபாதானத்துவம் சம்பவதி பரமாத்மனஹ பிரத்யக்ஷம் நாஸ்தி இது நமக்கு ஏம் இருக்குது சத்ரூபேண பிரத்யக்ஷம் அங்கீகரியதே அங்கீகர்த்தவ்யமே பவதி. விசேஷணம் தத்தம் சத்ரூபம் பிரம்மா இது விஜ்ஞாயதே. சோமிய இது சம்போதனம். சோமிய உத்தாலகா ஸ்வேதகேதும் உபதிஷதி ஹே சோமிய இதம் இதானிம் திருஷ்யமானம் இதம் ஜகத் அக்ரே. அக்ரே இத்துக்தே சிருஷ்டேஹே பூர்வம் சதேவ ஆசி. சத்ரூபமாக ஏதோ ஒரு வஸ்துவா இருந்தது, அது ஒரு வஸ்து எப்படி தெரியுது? ஏகமேவ அத்விதீயம்
1: சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா.
0: அங்கேயும் சத்யம் இருக்கு.
1: சத்யாத்ம பிராணாராமம் ஆனந்தம் மிருதுபரக்தம் கடாதிகம் ஹி
0: மிருதுபாதானமிஷ்யதே. உபரக்தம் நம்ம சம்பத்தம் மிருதுபரக்ததையா பிரதீதி மிருத்கடஹா இது பிரதீதி. மிருத்தோட சேர்ந்து தெரியறதுன்னு அர்த்தம். மிருதுபரக்தமா தெரியறதுனாலே மிருத்து, அதனால தானே மிருத்து உபாதான காரணம்னு சொல்லுவோம். மிருதுபரக்தம் ஹி கடாதிகம் மிருதுபாதானகம் இஷ்யதே ததா சத்ரூபம் பிரம்மா பவசப்த வாச்சியம் பவதி. லோகத்திலையும் அப்படிதான் இருக்கு. அந்த சச்சப்தசி வியாக்கியானம் ஜாதம் பவசப்தசிய பவசப்தசிய வியாக்கியானம் ஜாதம்.
1: ஜகதுபாதானத்துவம் நிரூபயிதும் தஸ்ய உபயோகஹ வர்ணிதக்கலு இதானீம் சத்தாரூபத்துவம் தஸ்ய அபேக்ஷதே சத்தாரூபத்துவம் தரி சத்வேன ரூபேண பிரம்மணஹ ப்ரதிபாதகஹ சப்தஹ பவதி பவசப்தஹ பூதாதோஹ சத்தார்த்தகத்வாத் அதஹ பவசப்தஸ்து பரமாத்மனஹ ஜகதுபாதானத்வ ப்ரயோஜக ரூப ப்ரதிபாதகோ பவதி தஸ்மாத் தஸ்ய சங்கிரஹ ஏவம் ரீத்யா சர்வத்ர யோஜனீயம் ஷர்வ சப்தேன ஸ்ருஹிம்சாயாமிதி தாத்வர்த்த வசாத் சகல சம்ஹர்த்ருப்ரஹ்ம ப்ரதிபாத்யதே அத்ர ஜகத் சம்ஹர்த்ருத்வம் தத் ப்ரதிபாதனாய ஷர்வ சப்த லய லய லய சம்ஹர்த்தா உபசம்ஹர்த்தா ப்ரளயகாலே ஸ்ருஹிம்சாயாம் இது தாது. மிருத்யு உபசேசனம் கைத்தாவேத யத்ர சஹா இது கடோபனிஷத் வாக்யம் யஸ்ய பிரம்மணஹ பிராமண க்ஷத்ரியாதிகம் சர்வம் ஓதனஹ பவதி மிருத்யு உபசேசனம் பவதி சர்வசம்ஹர்த்தா இது தாத்பரியேன ஸ்ருதி ஏவம் கல்பனையா சாஹித்ய ஸ்லோகவத் அஸ்தி சமக்ரம் ஜகத் ஓதன மிருத்யு உபசேசனம் ஓதனம்
0: பக்ஷணம் பண்றதுக்கு தான் உபசேசனம் என்ன, அவலேகம் மாதிரி இருக்கும் இல்லையா, இதுதான் உபசேசனம். உபசேஜனமா வச்சுட்டு சமகிர பிரபஞ்சத்தையும் சாப்பிடக்கூடியவர் அர்த்தம். பரமாத்மாவை வர்ணனம் பண்றது
1: நிருபாதிக பரமேஸ்வரிய விசிஷ்டத்வாத் ஈசான சப்த வாச்சியம் பிரம்மா.
0: நிருபாதிக பரமேஸ்வரிய விசிஷ்டத்வ, நிருபாதிகமான பரமேஸ்வரியம், பரமம் ஐஸ்வர்யம், நிருபாதிக பரமேஸ்வரிய விசிஷ்டத்வாத் ஈசான சப்த வாச்சியம் பிரம்மா. ஈசான சப்தேனாபி பிரம்ம ஈசான
1: ஐஸ்வர்ய இதி
0: ஈஷா ஏவ ஈஷா ஐஸ்வர்ய இதி
1: நிருபாதிக ஐஸ்வர்யம்.
0: நிருபாதிக ஐஸ்வர்யம், நிருபாதிகம்னா
1: உபாதி நிரூபிதம்
0: சாபேக்ஷம் நாஸ்தி இது. அஸ்மாகம் ஐஸ்வர்யம் தூ சாபேக்ஷம் பவதி, அஸ்மதபேக்ஷயா அன்யஸ்ய ஐஸ்வர்யம், ததபேக்ஷயா அன்யஸ்ய இது சாபேக்ஷம் ஐஸ்வர்யம். பரமாத்மன தூ நிரபேக்ஷ நிருபாதிகம் ஐஸ்வர்யம்.
1: ய இமான் லோகா நீஷத ஈஷினீபி இது ஸ்ரவணா.
0: ஈஷனீபி நிறைய வாக்கியங்கள் எடுத்து
1: எடுக்கிறார்.
0: ஒருத்தர் நியந்திரணம் பண்றதா இருந்தா நியமிக்க கூடியதோன்னு வேணும், அதை அபேட்சிச்சுதான் நியமனம் பண்ண முடியும். ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்ய அபேக்ஷதயா
1: அபேக்ஷதயா பசுபதி சப்த வாச்சியம்
0: பசுபதி சப்தஸ்ய வியாக்யானம் பசுபதி சப்த வாச்சியம் பசுபதி பசு இது பரமாத்மா பரம் நாஸ்தி ஜீவபர சப்த பசுபதி தானே அவரை சொல்லணும். பசுபதி சப்த வாச்சியம் பவதி பிரம்மா ஈஷிதவ்யா பசு
1: ததா ஹி ஸ்ரூயதே யேஷாம் ஈஷே பசுபதி பசூனாம் சதுஷ்பதாம் உதச்சத்விபதாம் இத்யாதி.
0: சதுஷ்பதாம் த்விபதாம், த்விபதா கே சதுஷ்பதா கே
1: மிருகா
0: மிருகா மிருகம் சொல்லக்கூடாது. மிருகம் சொன்னா சம்ஸ்கிருதத்துல மான் அர்த்தம்
1: பசு,
0: பசு இது வக்தவியம். பசு இத்தேவ சர்வேஷாம் ஜந்தூனாம் கிரகணாய பசு இத்தேவ வக்தவியம். மிருகம் சொன்னா ஹரிணா இத்தர்த்தம் மான்.
1: பாஷ சம்பந்தேன பசுத்வ வியவஹாராத் பசு கிரஹண பசு கிரஹணாத் பசு பாஷ த்வய
0: சர்வே ஜீவாஹ அத்ர கிராஹ்யா பசு சப்தேன கிராஹ்யா சர்வேஷாம் தத்விபதாம் சதுஷ்பதாம் சர்வேஷாம் பிராணினாம் பசு சப்தேன கிரஹணம் கர்த்தவ்யம். பரந்து அத்திரே ஜீவசாமானியபரத்தையுஜியுஜியுஜியுரிவசு அதீன அந்த கட்டுப்பாடோட இருக்கிறதுனால பந்தனே
1: பந்தன்
0: அபிப்பிராயண கௌண்யா பிரயுஜ்யதே பசு தஸ்ய பந்தனம் எத்யத் வர்த்தத சர்வம் பாஷ சப்தேன உச்யதே.
1: அனேன சிதசின் நியாமகம் பிரம்ம இதி விஜ்ஞாயதே.
0: சிதசின் நியாமகம் சிதாம் சிதாம் அசிதம் அசிதாம் ச நியாமகம் பிரம்ம இதி லப்யதே.
1: சம்சார ருக்த்ராவகத்வாத் ருத்ர சப்த வாச்சியம் பிரம்ம.
0: அக்ரே ருத்ர சப்த சம்சார ருக் ருஜம் திராவயதி இது ருத்ர ருஜம் திராவயதி இது ருஜ சம்சார ரோக சம்சாரா மோக்ஷம் ததாதி இத்யர்த்தே.
1: தரதி சோகம் ஆத்மவித் யாதி
0: ருக் ருஜௌ ருஜ ஜகாராந்த சப்த அதுக்கு துக்கம் ரோக இத்யாதி அர்த்த தது திராவயதி. திராவயதி இத்யுக்தே இது பண்ண முடியாது
1: அந்நேன
0: ஸ்வாதீனீகர்த்தும் ந சக்யதே. அத்த உக்ர இத்யுச்யதே. പരതേജോഭിര അനഭിഭവനീയത്വ അഭിഭവം തിരുമ അഭിഭൂതം അഭിഭവം എന്ന മാതിരി വാർത്ത കേൾപ്പില്ല അഭിഭൂതം തദീയം സ്വരൂപം നദൃശ്യത അന്യദീയേന സ്വരൂപേണ തരി തേന ഇതം അഭിഭൂതം ഇത്യുച്ചത മറഞ്ഞു പോകുന്നത് സുവർണം തൈജസം ഇത്യുച്ചത തസ്യ രൂപം പാർത്ഥിവേന രൂപേണ അഭിഭൂതം ദീപികായം പ്രയോഗം ഭവതി അതെന്നാ അർത്ഥം മറഞ്ഞു പോയത് പാർത്ഥിവേന രൂപേണ അഭിഭൂതം ഭവതി സുവർണസ്യ അത് സുവർണം തൈജസം നാം ഭാസ്വര ശുക്ലമാ ഇരിക്കണല്ലേ അത് പീതരൂപമാ തെയ്യത് തത് പീതത്വാത് പൃഥ്വി ഇതി പൂർവപക്ഷി വധതി തഥാ നാസ്തി തത് പാർത്ഥിവം പീതരൂപം വർത്തത പാർത്ഥിവേന പീതരൂപേണ സുവർണസ്യ തൈജസം രൂപം തത്ര അഭിഭൂതം അത്ര അഭിഭൂതം നമുക്ക് ഓർച്ച അത് തെരിയതില്ല എന്നർത്ഥം ഇതിനാൽ അത് തെരിയതില്ല കുത്ര അസ്തു അർത്ഥം ആകുക ഖലു പരതേജോഭിഹി അനഭിഭവനീയം മറക്കാതെ തേജസ് തേജ അപ്പേർപ്പെട്ട് തേജസ് ഇരിക്കുന്നതിനാല് ഉഗ്രശബ്ദവാച്യത്വം ബ്രഹ്മണ
1: ഇതം
0: സർവം അഭിഭൂതം എന്ന് വെച്ചത് ഇതം തസ്യ അഭിഭാവകം എന്ന് ഭവതി ഉച്ചതേ താഴെ
2: സത്പ്രകാശ പരപ്രകാശ നിയാമകതയാ നിഖില ചേതന ഭയഹേതുതയാ ഭീമശബ്ദാദി
0: പരമാത്മനഃ തേജസാ ഇതം സർവം അഭിഭൂതം സ്യാത് ഇത് ഇതുവരെ തെരിഞ്ഞുകേ മുടിയാതെ ഉലഹമേ പ്രകാശിക്കാതെ തസ്യ ഭാഷാ സർവം ഇതം വിഭാഗി മനസ്സിലുണ്ട് അതഃ ഇതം തസ്യ അഭിഭാവകം ന ഭവതി ഇത്യേവ താവദേവ വിവക്ഷിതം
2: നിയാമകതയാ നിഖില ചേതന ഭയഹേതുതയാ ഭീമശബ്ദാഭിധേയം
0: നിഖില ചേതന ഭയഹേതുതയാ ഭയം ഇല്ലാതെ പ്രവർത്തിക്കാതില്ല ഭീഷാസ്മാ വാതഃപവതേ ഭീഷോദേതി സൂര്യ അങ്ങനെ എത്ര ബന്ധനത്തിൽ ഇരിക്കുന്നവരേക്കും ഭയം താ ഇല്ല പ്രവർത്തിക്കാതെ ഇതോ ഭയം എടുക്കണം നിയാമകത്വേന നിയാമകസ്യ വിഷയ ഭയം ഭവതി അതാ നിഖില ചേതന ഭയഹേതുതയാ ഭീമശബ്ദാഭിധേയം ബ്രഹ്മാത ഭീമ ഭയഹേതുത്വ ഭീമ ഇതി ഉച്യതേ
2: മഹത്വേന ദിവ്യമാനതയാ മഹാദേവ
0: മഹത്വേന പ്രകാശത്തെ രമതേ രമതേ മഹത്വേന രമതേ മഹത്വം ഇരുന്നാൽ എൻജോയ് പണലാം ഇല്ലയാ മഹത്വേന രമതേ ഇതി മഹാദേവ സ്വാനുഭവ വ്യാഖ്യാനം സ്വാനുഭവാനന്ദ സ്വരൂപേ സ്വാനുഭവാനന്ദേ രമതേ സർവദാ രമതേ രമിക്കുന്നതൊക്കെ ഇന്നൊന്ന് തേവപ്പെടുന്നത് നമുക്ക് കഷ്ടം സ്വസീവ സ്വരൂപേ രമതേ സ്വസ്യകൃതി അന്യന്ന അപേക്ഷതകളു മഹത്വേന ദിവ്യമാനതയ മഹാദേവ ഇത്യുച്യതേ ശിവഃ ഇതി
2: തഥാ അഥർവ ശിരസി അഥ കസ്മാദ് ഉച്യതേ മഹാദേവഃ
0: കസ്മാദ് ഉച്യതേ മഹാദേവഃ
2: സർവാൻ ഭാവാൻ പരിത്യജ്യ ആത്മജ്ഞാന യോഗൈശ്വര്യേ മഹതി മഹീയതേ തസ്മാദ് ഉച്യതേ മഹാദേവഃ
0: നമ്മളെ ചൊല്ലുന്ന മാതിരി ശ്രുതിയെ ചൊല്ലുന്നത് കസ്മാദ് ഉച്യതേ മഹാദേവഃ യത് സർവാൻ ഭാവാൻ പരിത്യജ്യ ആത്മജ്ഞാന യോഗൈശ്വര്യേ മഹതി മഹീയതേ തസ്മാദ് ഉച്യതേ മഹാദേവഃ ഇതി അസ്തു സർവത്ര പരമാത്മനഃ ജഗത് സംബന്ധി യദ്യദസ്തി ജഗത് സൃഷ്ടി ജഗത് സംഹാരം ജഗത് പരിപാലനം തദുപയുക്താഃ ഏ അംശാഃ തേ അത്ര വർത്തന്തേ
2: നിരസ്ത സമസ്ത സംസാര കലങ്കതയാ നിഖില മംഗളാധാരതയാ ശിവ തത്വം യദ് അവഗമ്യതേ തദുക്ത
0: സ്വഭാവതയാ
2: സകല ജഗത് ജന്മാദി കാരണം ഭവതി
0: നിരസ്ത സമസ്ത സംസാര കളങ്കതയാ നിരസ്താഹ സമസ്താഹ സംസാര കളങ്കാഹ യസ്യ എന്തൊരുവനക്ക് സംസാര കളങ്കങ്ങളോട് സംബന്ധമില്ലയോ സംസാര ദോഷങ്ങൾ വരുന്നില്ലയോ നാസ്തി അതിനാൽ നിഖില മംഗള ആധാരതയാ നിഖില സർവേഷാം മംഗളാനാം ആധാരഭൂതം ഭവതി അതഃ ശിവഃ ഇതി ശിവതത്വം യത് അവഗമ്യതേ തത് ഉക്തസ്വഭാവതയാ ശിവതത്വം യത് വർത്തതേ ഇപ്പോ സ്വന്ന ഉക്തസ്വഭാവതയാ ഉക്തസ്വഭാവഃ സ്വന്ന ശബ്ദൈഃ ഉച്യമാനൈഃ സ്വഭാവൈഃ യുക്തതയാ
1: अतः
0: सकल जगज्जन्मादि कारणं भवति वा न वा इति सन्देहो न कर्तव्यः. भवत्येव इति दर्शयितुमेव श्रुतिषु एतादृशाः शब्दाः तत्परतया प्रयुज्यन्ते. उपपद्यते इति अर्थः. तत्र
2: तादृशमहिमनि जगदुभयकारणत्वसम्भवात् तदेव
0: जगदुदयकारणत्वम् इल्लया उभयकारणत्वम् उभयविधम् कारणत्वम् निमित्तकारणत्वम् उपादानकारणत्वम् च सम्भवति.
2: तदेतादृश महत्वात् ब्रह्म इत्युच्यते.
0: महत्वात् ब्रह्म इत्युच्यते. ब्रीहि वृद्धौ इति धातु निजतिशय बृहत्त्ववत् इत्यर्थः. मनिन् प्रत्यय ब्रीहि वृद्धौ ब्रह्मति ब्रह्मणम् इत्युच्यते खलु. पेरुसा वर्धन उपब्रह्मणम् पेरुसा वर्धनार्थम् इदं तत्र उपपदम् किमपि नास्ति तर्हि निरतिशयम् बृहत्त्वम् तस्य ज्ञायते. अपेर्पट्टत् ब्रह्मशब्दत्रालयम् अपि तान् तिर्यते. बृहत् एवम्
2: तदेव शिवशब्दवाच्यम् आनन्दादि धर्माश्रयतया सिद्धम्.
0: आनन्दादि धर्माश्रयतया शिवशब्दवाच्यम् भवति. मङ्गलस्वरूपमार् कृतनाल शिवशब्दस्य वाच्यार्थो भवति. अतः
2: आनन्दादीनां विकल्पादि विचिन्ता निरर्थिका.
0: आनन्दादीनां विकल्पो वा समुच्चयो वा इत्यादि चिन्तायाः इदानीम् अवकाशो नास्ति. यदा एवं चिन्त्यते उच्यते एकमेव ब्रह्म अनेकैः गुणैः विशिष्टतया श्रुत्या उपदिश्यते. अस्तु यत्किञ्चित् भवतु अनेकैः गुणैः जगत्कारणत्व जगत्परिपालकत्व जगत्संहर्तृत्वादि आदि उपपादकैः पञ्चकृत्य उपपादकाः पञ्चकृत्यानि परमात्मनः उपपादयितुम् ये गुणाः अपेक्षन्ते तेषाम् गुणानाम् वाचकाः शब्दाः तत्र श्रुत्या उच्यन्ते. अद् पातुण्ड अद् वेर ब्रह्म वा इद् वेर ब्रह्म वा ब्रविक्यकूडात् अन्त सन्देहत्तुक्कु इडमिल्लै. ओरे ब्रह्मत्ते एकमेव अद्वितीयम् अस्य अद् उपपादकगुणैः तत्र कीर्तनम् भवति इत्येव अवगन्तव्यम् स्पष्टम्.
2: मायां तु प्रकृतिं विद्यात् इति मायायाः प्रकृतित्वम् ईश्वरात्मिकायाः
0: एव.
2: मायिनं तु महेश्वरम् इति वाक्यशेषात्
0: मायायाः प्रकृतित्वम् उच्यते श्रुत्या. पूर्वपक्षिणा पृष्टं स्मर्यते वा मायायाः खलु उपादानत्वम् उच्यते मायां तु प्रकृतिं विद्यात् इति. तत्र उच्यते सत्यं मायायाः किं स्वतन्त्रायाः प्रकृतित्वं भवति वा. ईश्वराधीनायाः खलु वर्तते. अन्यथा मायिनं तु महेश्वरम् इति अत्रैव किमर्थम् उक्तम्. अतः स्वतन्त्रा काचन माया इति किञ्चिदस्ति जगत्कारणम् इति न चिन्तनीयम्. सत्यं साङ्ख्यानां मतं न अत्र स्वीकर्तव्यम्. मायां तु प्रकृतिं विद्यादि मायायाः प्रकृतित्वम् ईश्वरात्मिकायाः एव. ईश्वरात्मिकायाः इत्युक्ते ईश्वरे तादात्म्येन स्थितायाः शक्तिः सा एव माया इत्युच्यते. न तु स्वतन्त्रः कश्चित् पदार्थः. अतः मायिनं तु महेश्वरम् इति वाक्यशेषः इति ज्ञायते.
2: सूक्ष्मचिदचित् विशिष्टं ब्रह्मकारणम्.
0: सूक्ष्मचिदचित् विशिष्टं ब्रह्मकारणम् स्थूलचिदचित् विशिष्टं तत् कार्यं भवति. कार्यवं कारणम् उन्नता सूक्ष्मचिदचित् विशिष्टं स्थूलचिदचित् विशिष्टम् इदम् इदानीं यद् दृश्यते तत् स्थूलं चित् अचित्. இப்ப பிரம்ம இருக்கா இல்லையா இருக்கு. எப்படி ஸ்தூல சிதஜித் விசிஷ்டமா இருக்கு. இதுக்கு காரணமான பிரம்ம எப்படி சூக்ம சிதஜித் விசிஷ்டம். இதுதான் விசிஷ்டாத்வைதம். அதான் சிவ விசிஷ்டாத்வைதம் சொல்றது. விசிஷ்டாத்வைதம் வார்த்தை இருக்கு இல்லையா. நீங்களும் விசிஷ்டாத்வைதிகள் தான். சிவ விசிஷ்டாத்வைதம் விசிஷ்டம் சொன்ன விசிஷ்டாத்வைதம் சொன்ன அத்வைதம் இத்தியஸ்ய ஏகத்வம் இத்தியர்த்தம். ஏகம் ஏகம் இத்தியர்த்தம் அத்வைதம். கதம் ஏகம் இத்துக்கு விசிஷ்டம் ஏகம். விசிஷ்டஸ்ய ஏகத்வம் விவக்ஷிதம். விசிஷ்டஸ்ய இத்துக்கு விசிஷ்டம் இது சாகாங்க்ஷ பதம் கலு. கேன விசிஷ்டம் இது வக்தவ்யம். சித் அசித் விசிஷ்டம். சித் அசித் விசிஷ்டம் இத்யர்த்தம். தரி சித் அசித் விசிஷ்ட அத்வைதம் ஏவ விசிஷ்ட அத்வைதம் இது ஏகதேசேன கிரஹீத்வா உச்சதே. சத்யபாமா பாமா இதுவத் சித் அசித் விசிஷ்ட அத்வைதம். சித் அசித் விசிஷ்ட அத்வைதம் ஏவ விசிஷ்ட அத்வைதம் இது லாகவேன வயம் வியவஹராமா விசிஷ்ட அத்வைதம் இது. அப்படி ஸ்தூலச்சிதச்சித் விசிஷ்டம் சூக்ஷ்மச்சிதச்சித் விசிஷ்டம் ரெண்டுமே சேர்த்து விசிஷ்டாத்வைதம் சுருக்கமா சொல்லிட்டு இருக்கும். தது இதம் சிவ விசிஷ்டாத்வைதம். சிவரூபம் பரமாத்மானம் ஸ்வீகிருத்ய விசிஷ்டாத்வைத ஏவ விசிஷ்டாத்வைத சித்தாந்தஹ ஏவ உச்யதே. காரணீபூதம் காரியபூதஞ்ச காரணரூபேணாபி ஏகமேவ பரமாத்ம தத்துவம் வர்த்ததே காரியரூபேணாபி ததேவ பரமாத்ம தத்துவம் வர்த்ததே. தத் கதம் इति प्रश्नः भवति खलु. तदा रूपभेदः प्रकल्प्यते, रूपभेदेन तदेव कारणं, रूपभेदेन तदेव कार्यं. परमात्मा कार्यमा मम इति कथं? विशिष्टरूपेण, स्वरूपेण न. स्वरूपेण कार्यं नास्ति, स्वरूपेण कारणमपि न. सूक्ष्मचिदचित् विशिष्टरूपेण कारणं, स्थूलचिदचित् विशिष्टरूपेण कार्यं. स्थूलं न तेरियकूडियद, सूक्ष्मं नाम साक्षात् अवगन्तुम् अशक्यम्. सूक्ष्म चिदचित् विशिष्टं ब्रह्म कारणं, स्थूलचिदचित् विशिष्टं तत् कार्यं भवति. अतः जगज्जन्मादिकारणं ब्रह्म इति सिद्धान्तः कृतः.
2: कारणं यदस्ति तदा कार्यमपि अस्ति.
0: अस्तु, तथैव अस्ति. कदाचित् केवलकारणमात्रेण तिष्ठति प्रलयकाले, तदा कार्यं नास्ति. नास्ति, कार्यरूपेण यदा वर्तते तदानीं कारणरूपेण अपि वर्तते. अत्र किञ्चित् व्याख्याने किञ्चित् लिखितमस्ति अन्ते, तद् अत्र किमपि सूक्ष्मांशः अस्ति वा इति पश्यामि. अस्ति चेत् श्वः वदामि. आत्मविद् शोकं तरति इत्युच्यते. आत्मशब्देन परमात्मा उच्यते. परमात्मज्ञानिनः पुरुषस्य शोकतरणं भवति इत्युच्यते खलु. तर्हि परमात्मज्ञानिनः शोकतरणं भवति चेत् तत्र अस्य शोकतरणाय परमात्मज्ञानम् अपेक्षते इति ज्ञायते. परमात्मज्ञानं कथम् उपकरोति इत्युक्ते परमात्मानुग्रहद्वारा इति वक्तव्यं. तर्हि अस्य शोकनिवृत्त्यर्थं परमात्मा अनुग्रह परमात्मानुग्रहोऽपि एकं कारणम् इति एवं रीत्या लभ्यते, साक्षात् न लभ्यते. परमात्मज्ञानस्य शोकनिवृत्तिं प्रति कारणत्वम् उच्यते अनुग्रहद्वारा इति तदा वक्तव्यं भवति.
3: Namah Shivaya. All the three Shaivam.org radios have started operating from our own stream server now. As a result, the URL has changed and the stream you are currently listening to will stop shortly. Our Shaivam.org website and the mobile app are already pointing to the new URL, and you will be able to continue to listen to our radios through them. If you are currently listening to our radio through some other tools like TuneIn, Radio Garden, etc., please let us know at shaivam@shaivam.org. We will do the needful to update the URLs in those tools too. Please help us by sharing which tool you are using to listen to this stream, to make sure that you are able to continue to listen to them even with the new stream. Again, the mail address is shaivam@shaivam.org. Thank you. Namaste.
4: ॐ नमः शिवाय.
5: यू आर् लिस्निङ्ग् टु शैवम् डाट् आर्ग् रेडियो, दि 24/7 स्पिरिचुवल् चानल् फ्रम् शैवम् डाट् आर्ग्.
6: ॐ भद्रम्.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.org, த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ மகிமா பிரசன்டட் பாய் சுவாமி சந்தோஷி மாதாஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: பூஜ்ய மாதாஜி கே புனித சரணோ மே வந்தன். ஆப் சப் கி தரப் சே, சன்ஸ்தா கி தரப் சே, ஓர் சபி யஹா ஜோ ஸ்டாஃப் மெம்பர் ஹே, உன் சப் கி தரப் சே மஹாராஜ் மாதாஜி கோ வந்தன் கர்த்தே ஹே. ஆஜ் த்ராதசி ஹே, கண்பதி கி ஜோ அபி தூம் மச்சி ஹே, உஸ்கே பீச் புஜ்ய மாதாஜி கா ஆகமன் एक शुभ चिन्ह है. और माता जी ने जो विषय भी लिया है शिव महिमा, माता जी हम 28 तारीख तक यह प्रवचन द्वारा माता जी द्वारा रहेगी. प्रातः प्रवचन द्वारा सायं भी माता जी को सुनने का आयोजन किया गया है, जिसकी जाहिरात माता जी के प्रवचन के बाद होगी. आप सब की तरफ से फिर से माता जी को वंदन करते हैं. हरिओम.
2: बोलिए सच्चिदानंद भगवान की जय. उमापति महादेव की जय. पवन सुत हनुमान की जय. जगदम्बा मैया की जय.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வா.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமசிவாய்.
1: ஓம் நமசிவாய். Dear listeners of shaivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Nataraja Nataraja, presented by Jambalini Manik. Thank you. ஓம் நமசிவாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். The title is Shiva Sahasra Namavali from Saura Puranam, presented by Sri Subramanian Sharma, Chennai. Thank you. Om Namah Shivaya.
2: Namah Shivaya. Saura Purana Antargatam Vishnu Chakra Prapti Hetu Sri Shiva Sahasra Namavali Bhavaya Namaha. சிவாய நமஹ. ஹராய நமஹ. ருத்ராய நமஹ. புஷ்கலாய நமஹ. முக்தலோசனாய நமஹ. அக்ரகண்யாய நமஹ. சதாசாராய நமஹ. சர்வஸ்மை நமஹ. சம்பவே நமஹ. மகேஸ்வராய நமஹ. ஈஸ்வராய நமஹ.

ஸ்ரீநாதாய நமஹ, சுரேஷாய நமஹ, சூர்யதாபனாய நமஹ, தர்மதாம்னே நமஹ, க்ஷமாக்ஷேத்ராய நமஹ, பகவதே நமஹ, பகநேத்ரக்னே நமஹ, உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்யாய நமஹ, ப்ரியபக்தாய நமஹ, ப்ரியம்வதாய நமஹ, தாத்ரே நமஹ, தயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசானநிலையாய நமஹ, திஷ்யாய நமஹ, ஸ்மசானஸ்தாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, லோககர்த்ரே நமஹ, பூதபதயே நமஹ, மஹாகர்த்ரே நமஹ, மஹோ

நமஹ அனுர்தேஷ்ய வபுஷே நமஹ ஸ்ரீமதே நமஹ சர்வாகர்ஷகராய நமஹ மதாய நமஹ பஹுஸ்ருதாய நமஹ பஹுமாயாய நமஹ நியதாத்மனே நமஹ அபயோத்பவாய நமஹ ஓஜசே நமஹ தேஜசே நமஹ த்யுதிதராய நமஹ நர்த்தகாய நமஹ சர்வநாயகாய நமஹ நித்யகண்டாப்ரியாய நமஹ நித்யப்ரகாஷாத்மனே நமஹ ப்ரதாபநாய நமஹ ருத்தாய நமஹ ஸ்பஷ்டாக்ஷ.

ய நம விருஷவாஹனாய நம இஷ்டாய நம விசிஷ்டாய நம சிஷ்டேஷ்டாய நம சரபாய நம சரபாய நம தனுஷே நம அபாம்நிதயே நம அதிஷ்டானாய நம விஜயாய நம ஜயகாலவிதே நம பிரதிஷ்டிதாய நம பிரமாணஜ்ஞாய நம ஹிரண்யகவசாய நம ஹரயே நம விமோசனாய நம சுரகணாய நம வித்யேஷாய நம விபுதாஶ்ரயாய

நமஹ ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ ராஜராஜ பிரியாய நமஹ ராமாய நமஹ ராஜசூடாமணயே நமஹ பிரபவே நமஹ வீரேஸ்வராய நமஹ வீரபத்ராய நமஹ வீர

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, பூ நமஹ, புவஹ நமஹ, லக்ஷ்மியை நமஹ, கிரீட்டினே நமஹ, த்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ, விஸ்வஹர்த்ரே நமஹ, சுவீராய நமஹ, ருசிராங்கதினே நமஹ, ஜனநாய நமஹ, ஜனஜன்மாதயே நமஹ, ப்ரீதிமதே நமஹ, நீதிமதே நமஹ, வசிஷ்டாய நமஹ.

நமஹ மணிபூராய நமஹ நபோகதயே நமஹ ஹ்ருத்புண்டரீகாய நமஹ ஆசீனாய நமஹ சுக்ராசனாய நமஹ விருஷாகபயே நமஹ துஷ்டாய நமஹ கிரஹபதயே நமஹ கிருஷ்ணாய நமஹ சமர்த்தாய நமஹ அனர்த்தசாசனாய நமஹ அதர்மசத்ரவே நமஹ அக்ஷய்யாய நமஹ புரோஹுதாய நமஹ புருஷ்டுதாய நமஹ ப்ருஹத்புஜாய நமஹ ப்ரஹ்மகர்ப்பாய நமஹ தர்மதேனவே நமஹ தனாகமாய நமஹ

ஜெகநாதிபாய நமஹ, லோகபந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய நமஹ, கிருதபூஷணாய நமஹ, அனபாயாய நமஹ, அக்ஷராய நமஹ, சாந்தாய நமஹ, சர்வசஸ்திரபிருதாம்பராய நமஹ, தேஜோமயாய நமஹ, த்யுதிதராய நமஹ, லோகமாயாய நமஹ, அக்ரண்யே நமஹ, அணவே நமஹ, சுவிஸ்மிதாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ.

சித்திசாதனாய நமஹ, விவ்ருதாய நமஹ, சம்ருதாய நமஹ, ஷில்பினே நமஹ, வியூடரோஸ்காய நமஹ, மஹாபுஜாய நமஹ, ஏக

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

பிரவாயுமச்சா பிருஹதீமானீஷா பிருஹத்ராயம் விஸ்வவாரக்ஞே ரத ப்ராம்.

வர்ணகம் ஹிரண்யகோர சத்வர்வர்ணஸ்தஹிரண்யஸ்தஜம்னா சத்வகீதமதர்ச்சனா ஹோதாம்யல சப்ராணபாததா சதேவானபஜதா சத்ய பிரியமாதேர சத்வர்ணகம் ஹிரண்யகோர சத்வர்ணஸ்தஹிரண்யஸ்தஜம்னா ஹேவம் ஸ்வர்ணஸ்தஹிரண்யஸ்தஜம்னா வேதா.

0: சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita, Purvarchikam, Prapataka 4, Dashati 5.

0: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
1: Bhava Sharva Ishana Pashupati Rudra Ugra Bhima Mahadeva Mahadeva Vidhana Ashtakasya Adhikaranam Vachyam Param Brahma.
2: Adhikaranam Ityasya Vachyam Adhikaranam Adheya Adhikarana Bhavaha Nasti Vachyam Ityartha Param Brahma.
1: अस्य सकल शब्द वाच्यत्वेपि परभाव बोधकत्वेन मुख्यतया भवादि शब्दाभिधेयत्वेन न अन्य शब्दाभिधेयत्व अभिधेयत्व भंग प्रसंगः अभाव अभाव प्रसंगः
2: अर्थं पुरियदा
1: अस्य सकल शब्द वाच्यत्वेपि
2: अस्य परमात्मनः
1: सकल शब्द
2: वाच्यत्वं सिद्धान्ते अंगीकृतं वर्तते सकल शब्द वाच्यत्वं तरी अष्टौ नामानि विशिष्य किमर संग्रहीतानि अष्टशब्दवाच्यत्वं यदि उच्यते तर्हि अष्टभिरेव शब्दैः सह वाच्यः इति खलु स्यात् इत्युक्ते अप्रि उद्देश्यमिल्ल परभावबोधकत्वेन मुख्यतया
1: अस्य
2: परभावबोधकत्वेन मुख्यतया अष्टौ नामानि गृह्यन्ते परभावं एन्नान व्याख्यानं पण्ड्रार् इवर् विशिष्य जन्मादिकारणत्व तदुपाद उपपादक गुणबोधकत्वेने इत्यर्थः जन्मादि कारणत्वस्य उपपादकाः ये गुणाः எந்த குணம் இருந்தால் ஜென்மாதி காரணத்துவம் சித்திக்குமோ அந்த குணங்களே வச்சுண்டு அந்த குணங்களே பிரவர்த்தி நிமித்தமா வச்சுண்டு எந்த சப்தங்கள் இருக்கோ அந்த சப்தங்களை இங்க சங்கிரகம் பண்ணி வச்சிருக்காங்க அஷ்டம் அய்யோ அந்நியபி எக்கிஞ்சி குணவாச்சகா பவந்தி பரந்து விசிஷ்ய ஜென்மாதி காரணத்துவம் முக்கியம் அதுதான் லட்சணத்தில் சேர்ந்திருக்கு இல்லையா அந்த அந்த லட்சணத்துல லட்சணம் ஜென்மாதி காரணத்துவம் அந்த ஜென்மாதி காரணத்துவத்தை நிரூபிக்க கூடிய ஜென்மாதி காரணத்துவம் எதனால சமர்த்தனம் பண்ணணும் அந்த குணங்களே சொல்லக்கூடிய பேர்கள் முக்கியமா வச்சிருக்கு
1: அன்யசப்தாபிதேயத்வம்
2: நாஸ்தி
1: சொல்லல सर्वत्र सदा भवति इति भवशब्दवाच्यं
2: क्रमेण व्याख्यानं करोति भवः इत्यस्य अर्थः भवति इति भवः
1: सर्वत्र सदा भवति
2: सर्वदा भवति सर्वदा भवति इत्यर्थः
1: भूधातोः सत्तार्थत्वात्
2: भूधातोः सत्तार्थत्वात् भूसत्तायां
1: सर्वत्र अनुवर्तमानं सद्रूपं ब्रह्म इति
2: विज्ञायते अतः सर्वत्र अनुवर्तमानं सद्रूपं ब्रह्म विज्ञायते सद्रूपं சத்தாரூபம் பிரம்ம விஜ்ஞாயது அது அதனுடைய சுரூபம்
1: அச்சேதனேபி வஸ்துனி சத்ரூபம் பிரம்ம
2: ஆ ஸ்வபாவஹ த்ருஷ்யதே
1: இதி வ
2: ஆ தத் அபேக்ஷதே கதம் இதி வததி அக்ரே
1: அபின்ன நிமித்தோ உபாதானம்
2: பஷந்து பிரம்ம சகலஸ்ய பிரபஞ்சஸ்ய உபாதானம் இதி யதா உச்சதே உடனே ஒரு கேள்வி வரும் என்ன தெரியுமா இப்ப மிருத்து கடஸ்ய உபாதானம் இது அங்கீகரியதே லோகே ஸ்பஷ்டம் தஸ்ய அதுக்கு என்ன தெளிவு இதுக்கே மிருத் கடஹ இது பிரதீதர் திருஷ்யதே ஹலு தத்ர சாமானாதிகரணியன சப்த பிரயோகோ பவதி மிருத் கடா சுவர்ணம் குண்டலம் எவஞ்ச உபாதான திரவியம் உபாதான திரவிய வாசக சப்தேன உபாதேய திரவிய வாசக சப்தஸ்ய சாமானாதிகரணியன பிரயோக லோகே திருஷ்யதே சர்வத்ர சுவர்ணம் குண்டலம் மிருத் கடா இத்தியவம் யத்யத் மிருண்மயம் சர்வத்ர மிருத் மிருத் மிருத் பிரயோகம் கர்த்தும் சக்கியதே யத்யத் சுவர்ணமயம் தத்ர சுவர்ணம் சுவர்ணம் இது பிரயோக்தும் சக்கியதே தத்வத் பிரம்மைவ யதி ஜகதஹ உபாதானம் ஸ்யாத் லோகஸ்ய பிரபஞ்சேஸ்ய வித்யமானஸ்ய சர்வஸ்ய உபாதானம் ஸ்யாத் தர்ஹி பிரம்ம கடஹ இதி பிரயோகஹ
1: ப்ரதீதிஹி
2: வா அபேக்ஷதே ஹலு குத்ராபி பிரம்ம சாமானாதிகரணேன ப்ரதீதி அஸ்தி வா இதம் பிரம்ம இதி ப்ரதீதி நாஸ்தி ததா நாஸ்தி ஹலு தர்ஹி கதம் பிரம்ம பிரம்மணஹ உபாதானத்வம் அதுக்கு ஏதாவது ஒரு தெளிவு கொடுக்க முடியுமா கேட்டா அதுக்கு தெளிவு இருக்கு பிரம்மணா பிரம் உபாதானத்துவம் கேன ரூபேணா இத்துக்தே சத்வேன ரூபேண சத்துவம் பிரம்மணா சுரூபம் சுரூபே அந்தர்கதம் சச்சிதானந்தம் லட்சணத்தில் இருக்கு இல்லையா சித்தும் இருக்கு ஆனா சித்தும் இந்த வெளி ஜட வஸ்துனி தான் பிரதீயது சத்துவம் பிரதீயதே தத்ர உபாதானே உபாதான பதார்த்தே வித்தியமானம் சர்வமபி ரூபம் உபாதேயே பிரதீயதே அபேட்சா நாஸ்தி ஏதோ ஒரு ரூபம் தெரிகிறதா இருந்தா போதும் இனி மிருதி அநேகே தர்மாக பவந்தி தத் சர்வம் ஆதாய பிரதிதிரம் நாஸ்தி நாஸ்தி ஞாயத்தை கலு கிம் மிருதி கடே அப்பிரதீயமான கோபி தர்ம உச்சதா
1: வர்ண பூவம்
2: ஆசீத் पिण्डरूपेण आसीत् पिण्डो घटः इति प्रतिशतिर्नास्ति यतो न तत्र तद् तत् किं भवति येन रूपेण प्रतितिर्नास्ति तद् रूपं तर्कभाषया उच्यते चेत् उपादानतावच्छेदकं नास्ति तावदेव येन रूपेण तद् उपादानं भवति तद् रूपं तत्र प्रतीयते तद् पूर्वमग तर्हि ब्रह्मणः केनचित् रूपेण कार्ये अनुवृत्तिः अनुवृत्ततया कार्येषु सर्वेषु अनुगततया प्रतितिरपेक्षते मृत् घटः मृत् शरावः मृत् पात्रं मृत् अपि वर्णम् अन्त मादरि சன் கட்டஹ சன் படஹ சன் விருட்சஹ சன் சர்வத்திர சன் இது எங்க சொல்ல முடியாது எல்லா இடத்துலயும் சொல்லலாம் எது எல்லாம் தெரியறதோ இருக்கிறதா தானே தெரியறது சத்வேன பிரதியதே இது மகத் பிரமாணம் அஸ்மாகம் சத்ரூபம் கிஞ்சித் வஸ்து சர்வத்திர அனுகததையா பிரதியதே சர்வேஷு பிரபஞ்சே பிரபஞ்ச பதார்த்தேஷு எத்யத் பிரதியதே எத்யத் நியாயதே எல்லாமே சத்துன்னு தெரியறது சத்வஸ்து ஏகம் தெரியுது ஏகமா தெரியுது இல்லையா ஏகம் கிமபி வஸ்து சர்வத்திர அனுகதம் அனுகதமா இருக்கு மையாயிக்கானாம் ஜாதி சித்தம் இதமே குலு பிரமாணம் ஜாதி ஏக பதார்த்த கிமத்தம் கிமத்தம் கல்பது அனுகத பிரதீத்தியா அனுகத பிரதீதி இருந்தா ஏதோ ஏகமா ஏகமாக ஒரு வஸ்து தெரியறதுன்னு அர்த்தம் இல்லைன்னா அனுகத பிரதீதி வராது கடத்துவம் கிமர்த்தம் அங்கீகரியதே கடம் வியத்தையஸ்து பின்னா परन्तु सर्वत्र अयङ्घटः अयङ्घटः अयङ्घटः इति एकरूपा प्रतीति घटव्यक्तयस्तु भिन्नाः घटव्यक्तिषु भिन्नास्तु सत्स्वपि अयङ्घटः अयङ्घटः इति एकरूपा प्रतीति तां प्रतीतिं निर्वोढुं तत्र तस्यां प्रतीतौ एकं किमपि विषयो वर्तते अद् व्यक्ति इल्ल तर्हि अन्यत् किञ्चित् कल्पनीयमिति जाति कल्प्यते तेनैव न्यायेन अन्त न्यायं समानं तेनैव न्यायेन सर्वत्र सत् सत् सत् इति प्रतीतिरस्ति अद् सत्ता जाति सुलकुडाद् वैयायिकस्य सत्ता जातिस्तु त्रिषु एव तेन अङ्गीक्रियते इदं सर्वत्र अनुभूयते तर्हि तद् अङ्ग सत् तिरियकूडिय वस्तु एतव तनि
1: तत्रापि सत्त्वावच्छिन्नत्वेन ज्ञायते किल सत्त्वं तत्र अस्ति तदवच्छिन्नत्वेन तस्य पदार्थस्य ज्ञानं न भवति
2: घटः
1: इत्येव ज्ञायते
2: अद् नमक विवेकमिल्ल अधुनाल् नमक पिरिचि तिरियत् वयं तु घटमेव पश्यामः ब्रह्म न पश्यामः ब्रह्म जानाति वा न जानामि इति वदति जानाति भवान् சன் கடா இது கலு வதி கடம் சத்வேன கலு அவகச்சதி அந்த சத்ரூபமா தெரியிறது பரமாத்மன ஸ்வரூபம் இது அதைவ உபாதானத்துவம் சம்பவதி பரமாத்மனஹ பிரத்யக்ஷம் நாஸ்தி இது நமக்கு ஏம ருதி சத்ரூபேன பிரத்யக்ஷம் அங்கி கிரியதே அங்கி கர்த்தவ்யமே பவதி
1: உபாதானதாவ சேதக தர்மா சர்வே தத்ர சர்வே தர்மா தத்ர அபேக்ஷந்தி இது நாஸ்தி
2: ஏத ஏன ரூப தத் ஏன ரூபேன பிரதியதே தேன ரூபேன உபாதானம் तरी सत्वेन रूपेण परमात्म ब्रह्म उपादानम् पर्याप्तम् तदेव तदर्थमेव इदं व्याख्यायते सर्वत्र अनुवर्तमानम् इति एकं विशेषणं दत्तं सद्रूपं ब्रह्म इति विज्ञायते
3: तथा हि श्रुतिः सदेव
2: सौम्य सौम्य इति सम्बोधनं सौम्य उद्दालकः श्वेतकेतुम् उपदिशति हे सौम्य इदम् इदानीं दृश्यमानम् इदं जगत् अग्रे अग्रे इत्युक्ते सृष्टेः पूर्वं सदैव आसीत् सद्रूपमः एतो वस्तु वर्तते अद् ओरु वस्तु एपि तेरियते एकमेव अद्वितीयं
3: सत्यं ज्ञानम् अनन्तं ब्रह्म
2: अन्य सत्यं निर्ग
3: सत्यात्म प्राणारामं मन आनन्दम् சன்மஹா
2: இத்யாதி சத சத எங்க எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்ருதிகள் போட்டிருக்கா
3: சன்மஹா இத்யாதி சன்கடஹ சன்படஹ இதி சர்வவஸ்துஷு அனுவிருத்யா சத்ரூபஸ்ய ப்ரஹ்மணஹ சர்வோபாதானத்வம் சித்யதி மிருதுபரக்தம் கடாதிகம் ஹி மிருதுபாதானமிஷ்யதே
2: மிருதுபரக்தம் ஹி கடாதிகம் மிருதுபாதானகமிஷ்யதே
1: உபரக்தம் இஷ்டே பரிணாம
2: உபரக்தம் நம தேன சம்பத்தம் இதி மிருதுபரக்ததயா பிரதீதி மிருத்கடஹ இதி பிரதீதி மிருத்தோட சேர்ந்து தெரியறதுன்னு அர்த்தம் மிருதுபரக்தமா தெரியறதுனாலே மிருத்து அதனால தானே மிருத்து உபாதான காரணம் சொல்லுவோம் மிருதுபரக்தம் ஹி கடாதிகம் மிருதுபாதான கமிஷ்யதே ததா சத்ரூபம் பிரம்ம பவசப்த வாச்சியம் பவதி லோகத்திலையும் அப்படிதான் இருக்கு அந்த அது சத்ரு சச்சப்தசி வியாக்கியானம் ஜாதம் அந்த பவசப்தசிய பவசப்தசிய வியாக்கியானம் ஜாதம் तथा न जगदुपादानत्वं निरूपयितुं तस्य उपयोगः वर्णितः खलु इदानीं சத்தாரூபத்துவம் தஸ்ய அபேக்ஷதே. சத்தாரூபத்துவம் வித்யதே சேதேவ ஜகத் உபாதானத்துவம் தஸ்ய நிரூபயிதும் சக்யதே. சத்தாரூபத்துவம் தரி சத் சத்வேன ரூபேண பிரம்மணஹ பிரதிபாதகஹ சப்தஹ பவதி பவசப்தஹ பூதாதோ சத்தார்த்தகத்வ. அதஹ பவசப்தஸ்து பரமாத்மனஹ ஜகதுபாதானத்வ பிரயோஜக ரூப பிரதிபாதகோ பவதி. ஜகதுபாதானத்வ பிரயோஜக ரூப பிரதிபாதகோ பவதி தஸ்மாத் தஸ்ய சங்கிரஹ. ஏவம் ரீத்யா சர்வத்ர யோஜனீயம்.
3: சர்வசப்தேன ஸ்ரீஹிம்சாயாமிதி தாத்வர்த்தவசாத் சகல சம்ஹர்த்ரி பிரம்ம பிரதிபாதிதே.
2: அத்ர ஜகத் சம்ஹர்த்ருத்வம் தத் பிரதிபாதனாய சர்வ சப்த
1: லயஹ
2: லய லய சம்ஹர்த்த உபசம்ஹர்த்த பிரளய காலே ஸ்ரு ஹிம்சாயாம் இது தாது தாத்வர்த்தவசாத் சகல சம்ஹர்த்ரி பிரம்ம பிரதிபாதிதே. இதானி ஸ்ருதயஹ உச்சந்தே.
3: தஸ்மாத் உபசம்ஹர்த்ரே மஹாக்ரசாய நமஹ.
2: மஹாக்ரசாய
3: நமஹ. மஹாக்ரசாய நமஹ.
2: மகான் கிராசஹ யஸ்ய சஹ. கிராசஹன
1: கிரஹம்
2: சாதாரணமா கிராசம் சொன்னால் இது முழுங்கறது இல்லையா, சாப்பிடக்கூடியது அதுவும் இருக்கு. சாதாரணமா சாப்பிடும் பொழுது இது இருக்கு இல்லையா, இவன் கிறிஸ்துவாக்களுக்கு பிடிச்சதே அதுக்கு கிராசம் பேர். பரமாத்மா மகாகிராசக்கு சமக்ரம் தஸ்ய கிராச இது வை நம அஸ்து.
3: யஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரம் ச உபே பவதஹ ஓதன ஓதன.
2: உபசேஜனம் பக்ஷணம் பண்றதுக்கு தானே உபசேஜனம், என்ன அவலேகம் மாதிரி இருக்கும் இல்லையா, இதுதான் உபசேஜனம். அது மிருத்யுவே உபசேஜனமா வச்சுட்டு சமக்ர பிரபஞ்சத்தையும் சாப்பிடக்கூடியவர் அர்த்தம். பரமாத்மாவை வர்ணனம் பண்றது
3: இத்தியாதி சர்வசம்ஹாரத்திரூயதே. நிருபாதிக பரமேஸ்வரிய விசிஷ்டத்வாத்து ஈசான சப்த வாச்சியம் பிரம்ம.
2: நிருபாதிக பரமைஸ்வர்ய விசிஷ்டத்துவ நிருபாதிகமான பரமைஸ்வர்யம் பரமம் ஐஸ்வர்யம் ஸ்தாபிதம் அஸ்தி சா கோலாஹலம் கரோதி. நிருபாதிக பரமைஸ்வர்ய விசிஷ்டத்துவாத் ஈசான சப்த வாச்சியம் பிரம்மா. ஈசான சப்தேனாபி பிரம்ம ஈசான
3: ஈஷா ஐஸ்வர்ய இதி
2: ஈஷா ஏவ ஈஷா ஐஸ்வர்ய இதி
1: நிருபாதிக ஐஸ்வர்யம்.
2: நிருபாதிக ஐஸ்வர்யம் நிருபாதிகம்னா
1: உபாதி நிரூபிதம்
2: சாபேட்சம் நாஸ்தி இது. அஸ்மாகம் ஐஸ்வர்யம் தூ சாபேட்சம் பவதி அஸ்மதபேட்சையா அன்யஸ்ய ஐஸ்வர்யம் ததபேட்சையா அன்யஸ்ய இது சாபேட்சம் ஐஸ்வர்யம். பரமாத்மன தூ நிரபேக்ஷ நிருபாதிகம் ஐஸ்வர்யம்.
3: ய இமான் லோகா நீஷத ஈஷினீபி இது ஸ்ரவணா.
2: ஈஷனீபி
1: ஈஷினீபி
2: ஈஷினீபி இருக்கால அத்ர ஈஷனீபி இருக்கு. இது இதெல்லாம் அங்க இருக்கு அந்த அதர்வ சீர்ஷத்தில் இருக்கு.
3: பூர்வமபி
1: ஏவமேவ ஈஷினீபி சித்யேவ அஸ்தி அத்ர சிம்பல் கிருத்வா
2: அஸ்து. அது அந்த உபநிஷத்தை பார்க்கணும். அதிலிருந்து நிறைய வாக்கியங்கள் எடுத்து எடுக்கிறார் இவர்.
3: இது ஸ்ரவணா
2: ஈஸ்வரஸ்ய
3: ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்யாபேக்ஷிதயா பசுபதி
2: அபேக்ஷதயா
3: வியாபேக்ஷதயா பசுபதி
2: ஈஷிதவ் ஈஷிதவ்யாபேக்ஷதயா ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்யம் வேணும் இல்லையா. ஒருத்தர் நியந்திரணம் பண்றதா இருந்தா நியமிக்க கூடியதோன்னு வேணும், அதை அபேட்சிச்சுதான் நியமனம் பண்ண முடியும். ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்ய அபேக்ஷதையா மான்
3: பசுத்வவியவஹாராத்
2: பிராணினாம் பசுசப்தேன கிரஹணம் கர்த்தவ்யம்.
1: तत्
2: पशुशब्दः इति लिखितः अत्र पशुशब्दोऽपि जीवेषु शक्त्या प्रयुज्यते इति न भ्रमितव्यं गौण्या प्रयुज्यते पशुशब्दः पशुः इत्युक्ते जीवः इति वाच्यार्थः नास्ति पशुः इत्युक्ते एवं चतुष्पदामेव पशुः इति वाचकशब्दः परन्तु अत्र शास्त्रे जीवसामान्यपरतया पशुशब्दः प्रयुज्यते स तु गौण्या प्रयुज्यते इति पशो पशुरिव पशुः इति अधीनः அந்த கட்டுப்பாடோட இருக்கிறதுனால பந்தனே
1: பந்தன்
3: சக பசு யதா ரஜ்வா பஜ்யதே தத்வத் அயம் பசு பாஷேன பத்தஹ
2: இதி அபிப்ராயேன கௌண்யா பிரயோஜ்யதே பசுசப்தா தஸ்ய பந்தனம் யத்யத் வர்த்தது சர்வம் பாஷசப்தேன உச்சதே
3: அனேன சிதசின் நியாமகம் பிரம்ம இதி விஜ்ஞாயதே
2: சிதசின் நியாமகம் சிதாம் சிதாம் அஜிதம் அஜிதாம் ச நியாமகம் பிரம்ம இதி லப்யதே
3: संसार रुद्रावकत्वात् रुद्रशब्दवाच्यं ब्रह्म
2: अग्रे रुद्रशब्दः संसार रुग् रुजं द्रावयति इति रुद्रः रुजं द्रावयति इति रुजः संसार रोगः संसारात् मोक्षं ददाति इत्यर्थे
3: तरति शोकमात्मवित्
1: याधि
2: रुग् रुजौ रुजः जकारान्तशब्दः अधुक दुःखं रोगः इत्यादि अर्थः तत् द्रावयति द्रावयति इत्युक्ते
3: तरति शोकमा

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ மஹிமா பிரசன்டட் பாய் சுவாமி சந்தோஷி மாதாஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: பூஜ்ய மாதாஜி கே புனித சரணோ மே வந்தன். ஆப் சப் கி தரப் சே, சன்ஸ்தா கி தரப் சே, ஓர் சபி யஹா ஜோ ஸ்டாஃப் மெம்பர் ஹே, உன் சப் கி தரப் சே மஹாராஜ் மாதாஜி கோ வந்தன் கர்த்தே ஹே. ஆஜ் த்ராதசி ஹே, கணபதி கி ஜோ அபி தூம் மச்சி ஹே உஸ்கே பீச் பூஜ்ய மாதாஜி கா ஆகமன் एक शुभ चिन्ह है. और माता जी ने जो विषय भी लिया है शिव महिमा, माता जी हम 28 तारीख तक यह प्रवचन द्वारा माता जी द्वारा रहेगी, प्रातः प्रवचन द्वारा. सायं भी माता जी को सुनने का आयोजन किया गया है, जिसकी जाहिरात माता जी के प्रवचन के बाद होगी. आप सबकी तरफ से फिर से माता जी को वंदन करते हैं. हरिओम.
2: बोलिए सच्चिदानंद भगवान की जय. उमापति महादेव की जय. पवन सुत हनुमान की जय. जगदम्बा मैया की जय.